0: பிச்சோன ரெடி கிதி
1: மூட்க சில் கரன ஹேப்பி பில்லக ஜானி ஏக தே துனுமா.

0: ஃபேன்ஸ் காரணம் என்ன தாம் ப்ரோ?
1: அக்மாவி தெல் ஃபேட்டி லிவர் பயவே நிப்பா சிவனகல லிவர் பூஸ்டின் கேப்சூல் அரகான் அப்பே விதகம அப்பே உருமய ஹத்தலிஸ் வசரக்கு அபிமானய சிவனகல ஆயுர்வேத விந்துவை ஹத்தலி சத்தாய் திஸ்ஸக்காய் திஸ்துனாய் பன்சிய ஹத்தலிஹ
2: ඔයාගේ මූඩ් එක කොහොම වුණත් සින්දු එක්ක හිතට දැනෙන වයිබ් එකට ඔයාටම වෙන්නුණු ගින්දරම ගින්දර රේඩියෝ එක්ස්පීරියන්ස් එක.
3: හිත නටන තාලෙට තාලෙට දවස ගෙවෙන රිද්මෙට රිද්මෙට දවල් එකේ ඉඳන් හවස හතර වෙනකල්
4: ගින්දර හැන්දෑව විජානු.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே. தமிழத்தில் குங்குமம் பொத்து சுது ஹந்தும் வெனிவெல் அறுபது சா வதமல் அடங்கும் பாரம்பரிக ஆயுர்வேத வட்டுருவக் அனுசாரேன் சித்தாலேப கேக்குலு பேபி சபன் பிலிந்த சமட்ட ஹேல ஒசு ரக்கவாரனே
1: மாஸ்டர் கைட் பிரகாஷன 2025 சமக உசஸ் பெல பசுகே விபாக பிரஷ்னோத்தர தென்னிகுத் வியத சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் கேர்னிய மாஸ்டர் கைட் பொரெல்ல சஹா லங்கம பொத்தலின் தென் லபா கன்ன 0.7013336
2: ஸ்ரீ லாங்கிக குலுபடு ரசய இதிஹாசய புராவட்டம அப லொவம தினாயத எம ரசய நவ மாவத்தக்கின் விஜய சமாகமே சோயா நகர்ஸ்துலின் ஒபட்ட தாயாத கராய் ரசகாரக எத்தேம நதி விஜய வெஜி சோயா நகர்ஸ் ரசகன்மா எத்தே அபேம அபேம தேசிய குலுபடு சாரேனி ரச ரசக்கின் யுக்த குணய சுவந்த போஷதாயி பவின் இயல சோயா நகர்ஸ் நம் விஜய வெஜி நம் வெஜிம தமாய்.